சண்டத் ஹைலுகுல தோறும் மூளிகே ஹரியார் பாட்டாலாகுமா ரக்குதே ஹரியார் பாட்டாலாகுமா ரக்குதே கழகா பாட்டால பானி சீச்சுதே கோயி பஜார் மே எக் பைசக்கு பாஜி லா தூ பைசம் வச்சே கோயி கொந்த லீலா